0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஹரி ஓம். நமஸ்தே அக்னாவோஜசே கிருணந்தி தேவா க்ருஷ்டயாஹ அமைரமித்ரமர்த்தயா தூதம் வோ விஸ்வாவேதசம் ஹவ்யாவாஹமமார்த்யம் யாஜேஷ்டமிருஞ்சசே கிரா உபாத்வாஜமாயோகிராஹ தேதீஷதிர்ஹாவிஸ்கிருதாஹ வயோராணி கயஸ்திரன் உபாத்வாக்னே திவே தீவே தோ.

0: वासः ज्योतिःपश्यन्ति वासारं पारो यादित्यादेवी।
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமஸ்ஸிவாய.
0: வைஷ்வாமித்ரஞ்ச

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

0: ஓம்
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Ravatsama Bhavati Brahma Vatsaram Vaya Sivane Brahma Vatsaram Vavandhe Rajyastama Vatsama Bhavati Brahma Vatsaram Vajyastama Brahma Vatsaram Vavandhe சந்தரகுந்தாபவே கர்மவச்சதம் வேத சந்தரம் கர்மவச்சதம் வேத

அக்ரே விஷ்வப்பிரேதயும் சகவலும் ஹவாமே அகம் பாபுஜகம் சுகுதந்தே வியஞ்சனம் அக்யம் மித்ரம் மரணம் தாதயகரம் யாதாபுதிவே மருதத்தச்சயே ரைக்ஷேத்ரம் புருச்சந்திரம் விஜித்வான் ஆதித்யதே சரதகம் சமேரதே இந்திரதிர்ஜனத்தே தியானஸ்தாகம் சூரிய மதனம் காதும் அக்யம் சந்தா

நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

மலையே கடைக்கணித்தாழ்வாய் அருணாச்சலம், சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜமலர்த்தீடருணாச்சலாம், ஷாப்பாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய்ப்போவன் அருணாச்சலம், சித்தம் குளிரகதிரஸ்தம் வைத்தமுதவாயை திரருண்மதி அருணாச்சலாம், சீரையழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலம், சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்கருணாச்சலாம்,

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதிமூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதி மூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.
2: கஜாரிமூர்த்தி தியானம் த்ரிக்ஷம் சாந்தம் பிரசன்னம் சசிதரமகுடம் குண்டலோத்பாசிகர்ணம் ஹஸ்தைஃ கபாலம் திஷிகதஹன சர்வாங்குஷம் சாவஹந்தம் பாலாகாரம் சுவேஷம் தருணரவீபம் சீக்ரமுத்பின்ன ஹஸ்தி க்ரோட மத்யஸ்த ஹஸ்த த்விதய மத பஜே சா.

பாதராயணம் சூத்திர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே.

ஆச்சாரிய கிருபையினால் அடைந்திடல் மிக எளிது. ஆச்சாரிய கிருபையினால் அடைந்திட

0: டைம் இருக்கு.
1: குரு அக்ஷரமண மாலை, வி ஹாவ் ஃபியூ மோர் வெர்சஸ் டுடே, ஸோ வி ஹாவ் ஸ்டார்டிங் ஏர்லி டு.

சங்கர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலாம், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. The remaining verses we will chant in the conclusion.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.